0: அண்ணே, கல்யாணமாய் எனக்கு குழந்தை பிறந்த பிறகு என்னை வளர்த்த மாதிரியே என் குழந்தைய நீங்க தானே வளர்க்கணும்.
1: சரிப்பா,
0: உங்ககிட்ட வளர்ந்தா தானே அந்த குழந்தைக்கு அன்பு பாசம்னா என்னன்னு தெரியும்.

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்
1: ஓகேடா போடே.
2: சந்திவாதம், ஸ்ட்ரோக், முட்டுவேதன, நடுவேதன, கழுத்து வேதன தொடங்கிய பிரச்சனைகள் நீங்களை அலட்டுண்டோ? എല്ലാവിധ ഇടുപ്പ് കഴുത്ത് സംബന്ധമായ രോഗങ്ങളും ശസ്ത്രക്രിയയില്ലാതെ പരിഹരിക്കാം. അഹല്യ

பிளான் பண்ணுவாங்கல்ல, சில பேர் பீச்சுக்கு போவாங்க, சில பேர் மாலுக்கு, இன்னும் சில பேர் ரோட் ட்ரிப் சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு நான் உங்கள் எல்லாரையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ட்ரிப்புக்கு கூப்பிட்டு போகிறேன். பாஸ்போர்ட் தேவையில்லை, ஃப்ளைட் டிக்கெட் தேவையில்லை, லக்கேஜ் பேக் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் உங்கள் இமேஜினேஷன் போதும். பிகாஸ் இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போகிற பிளேசஸ் எல்லாம் நம்ம தமிழ்நாடோட பெருமை. யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் லிஸ்டில் இடம் பிடிச்ச, உலகம் முழுவதும் அட்மயர் பண்ணுற சில அற்புதமான இடங்களை பற்றி. யுனெஸ்கோனா என்னன்னு தெரியுமில்ல, சிம்பிளாக சொன்னால் யுனெஸ்கோனா யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. வேர்ல்டில் இருக்கிற ரொம்ப முக்கியமான பிளேசஸ், மொனுமெண்ட்ஸ், ஃபாரஸ்ட், கல்ச்சர், ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணோன்னு ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். அதை விட பெரிய மேட்டர் என்னன்னா, யுனெஸ்கோ லிஸ்ட்ல ஒரு பிளேஸ் வந்துடுச்சுன்னா அது நம்ம ஊருக்கு மட்டும் இல்ல, அது உலக பொக்கிஷம். அதை பிரிசர்வ் பண்றது நம்ம எல்லாரோடையும் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஹெரிட்டேஜ் ரயில்வே ஸ்டேஷன், நேச்சரோட மேஜிக், சோலா கிங்ஸோட இன்ஜினியரிங், இப்படி நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு, எல்லாமே நம்ம ஸ்டேட்ல இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம ஹிஸ்டரி புக் படிக்க போறது இல்ல, ஹிஸ்டரிக்குள்ள நடக்க போறோம். ஸோ இப்போ ஒரு பாட்டுக்கான டைம், பாஹுபலி படத்திலிருந்து ஒரே ஒரு ராஜா அந்த பாட்டு கேட்டுட்டு திரும்பி வாங்க. இது அஹல்யா FM and this is RJ Hira with you. Stay tuned.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വെൽക്കം ബാക്ക്. ഇത് അഹല്യ എഫ് എം ആൻഡ് ദിസ് ഇസ് ആർ ജി ഹീര വിത്ത് യു. നമ്മ ഹെറിറ്റേജ് ജേർണിയോട് ഫസ്റ്റ് സ്റ്റോപ്പ് എങ്കും തരുമാ? മഹാബലിപുരം, ഇല്ലെന്ന മാമലപുരം. ചെന്നൈയിലിരുന്ന് അറൌണ്ട് ഒരു 1.5 hours ഡ്രൈവ്. വീക്കെൻഡ് ട്രിപ്പുക്ക് പെർഫെക്റ്റ് ഡെസ്റ്റിനേഷൻ. ആനാ അങ്ങ് പോയി സെൽഫി എടുത്തിട്ട് വന്നാൽ മറ്റും പോതാതെ, ബിക്കോസ് എവറി സ്റ്റോൺ ദർ ഹാസ് എ സ്റ്റോറി. ഇന്ന മൊണുമെന്റ്സ് എല്ലാം ഓൾമോസ്റ്റ് 1300 years ഓൾഡ്. പല്ലവ കിങ്സ് നരസിംഹവർമ്മൻ മാമല്ലെന്ന് അഴിക്കപ്പെട്ടവർ, അവരോട് പിരീഡിൽ തന്നെ ഇന്ന ഊര് ரொம்ப ഫേമസ് ആച്ചു. അതിനാലതാ മാമല്ലപുരം ഒരു പേര് വന്നത്. കൊഞ്ചം ഇമാജിൻ പണുങ്ക, ബുൾഡോസേഴ്സ് ഇല്ല, മോഡേൺ മെഷീൻസ് ഇല്ല, കമ്പ്യൂട്ടർ ഡിസൈൻസ് ഇല്ല. ആനാ ഒരേ ഒരു കല്ല് கோவில் கார் பண்ணிருக்காங்க. அதுதான் பஞ்சரத்தாஸ். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, பஞ்சரத்தாஸ்னா 5 temples இல்ல, அவங்க கம்ப்ளீட் பண்ணவே இல்ல. அப்புறம் நம்ம ஃபேமஸ் ஷோ டெம்பிள், மார்னிங் சன்ரைஸ் டைம்ல அந்த டெம்பிள் பாக்குறது ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். பே ஆஃப் பெங்கால் பக்கத்துல நிக்கிற இந்த டெம்பிள் பல சைக்ளோன், ஸ்டார்ம், சுனாமி எல்லாத்தையும் சர்வை பண்ணிட்டு இன்னைக்கும் நிக்குது. அதுதான் நம்ம ஆன்சஸ்டர்ஸோட இன்ஜினியரிங். இன்னும் ஒரு அமேசிங் ஸ்கல்ச்சர்ஸ், அர்ஜுனாஸ் பென்னன்ஸ், ஒரு ஜாயிண்ட் ராக்ல ஃபுல் ஸ்டோரி கார் பண்ணிருக்காங்க. காட்ஸ், அனிமல்ஸ், எலிஃபன்ட்ஸ், ஈவன் குட்டி குட்டி எலிஃபன்ட்ஸ் கூட இருக்கும். அதை பார்த்து நிற்கும் போது ஸ்டோனுக்கு லைஃப் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ 1984 யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் ஸ்டேட்டஸ் கிடைச்சது. ஸோ அது நம்ம தமிழ்நாடுக்கு ரொம்ப பெரிய பிரைட். ஸோ நெக்ஸ்ட் டைம் மகாபலிபுரம் போனா ஸ்டோன் மட்டும் பார்க்காதீங்க, அதோட ஹிஸ்டரியும் ஃபீல் பண்ணுங்க. ஸோ இப்போ அடுத்த பாட்டுக்கான டைம், PS1 படத்திலிருந்து ராட்சச மாமனி பாட்டு கேட்டதுக்கு அப்புறம் we will be right back. இது அஹல்யா FM and this is RJ Hira with you. Stay tuned.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വെൽക്കം ബാക്ക്. നമ്മ ഹെറിറ്റേജ് ജേർണിയിലെ നെക്സ്റ്റ് സ്റ്റോപ്പ് തഞ്ചാവൂർ ബൃഹദീശ്വര ടെമ്പിൾ. നമ്മ എല്ലാരും അൻപുടൻ കൂപ്പിടുന്ന പെരിയ കോവിൽ. 1000 ആണ്ടുകൾക്ക് മുന്നാടി ബിൽഡ് പണ്ണ ഒരു ബിൽഡിംഗ് ഇന്നിക്കും സ്ട്രോങ്ങാ നിൽക്കുതുന്നാ അത് എഞ്ചിനീയറിങ്ങോട മിറാക്കിൾ തന്നെ. അതുതാണ് പെരിയ കോവിൽ. ഇന്ന കോവില് ബിൽഡ് പണത് രാജരാജ ചോള അറൌണ്ട് 11th century അവരോട ഡ്രീം പ്രൊജക്ട് കൂടെ സൊല്ലാം. ഇന്നൊരു ഫാക്ട് എന്നാ ടെമ്പിളോട വിമാനം അതായത് മെയിൻ ടവർ അറൌണ്ട് 66 meters ഹൈറ്റിൽ ഇരിക്കും. അന്ന കാലത്തിൽ ക്രെയിൻസും ഇല്ല, ഹെവി മെഷീൻസും ഇല്ല. അപ്പൊ എപ്പി ഇവ്ളോ പെരിയ ഗ്രാനൈറ്റ് സ്റ്റോൺസ് മേലെ എടുത്തു പോണാങ്കു എന്ത് ഐഡിയയും കിടയാത്. ഹിസ്റ്റോറിയൻ சொல்றது என்னன்னா பல கிலோமீட்டர் நீளமான எர்தன் ராம்ப் பில்ட் பண்ணி அது மேல ஸ்டோன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இழுத்துட்டு போய் வச்சிருக்காங்க. ஐயோ, கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க எவ்வளவு பிளானிங்ல. இன்னொரு செம்ம இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா பெரிய கோவில் ஆல்மோஸ்ட் ஃபுல்லா கிரானைட்ல பில்ட் பண்ணிருக்கு. ஆனா தஞ்சாவூர் ஏரியால கிரானைட் குவாரியே இல்ல. அப்போ இவ்வளவு கிரானைட் எங்க இருந்து வந்தது? அதுதான் சோழ எம்பையரோட பிளானிங்கும் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமும் எவ்வளவு அட்வான்ஸ்ங்கிறது காமிக்குது. டெம்பிள்குள்ள இருக்கிற நந்தி ஸ்டாச்சுவும் ரொம்ப ஃபேமஸ். ஒரே ஒரு கல்ல கார் பண்ண ஜாயிண்ட் நந்தி, அது முன்னாடி நின்று போட்டோ எடுக்காம யாரும் வரமாட்டாங்க. யுனெஸ்கோ இந்தியா டெம்பிள்ஸ் கிரேட் லிவிங் சோழா டெம்பிள்ஸோட ஒரு பார்ட்டா ரெக்கக்னைஸ் பண்ணுது. பிகாஸ் இது மியூசியம் இல்ல, இன்னைக்கும் டெய்லி பூஜை நடக்குது, டிவோட்டிஸ் வந்துட்டே இருக்கு. அதுதான் ஹெரிட்டேஜோட பியூட்டி. ஹிஸ்டரி இன்னும் உயிரோட இருக்கு. பெரிய கோவில் நம்மளுக்கு அப்படி ஒரு மெசேஜ் கொடுக்குது. விஷன் பெருசா இருந்தா ஜென்ரேஷன்ல இருந்து ஜென்ரேஷனுக்கு அது இன்ஸ்பயர் பண்ணும். ஸோ ராஜராஜ சோழா பில் பண்ண இந்த மாஸ்டர் பீஸ் 1000 years கழிச்சும் உலகம் அட்மயர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதுதான் நம்ம தமிழ்நாடோட பெருமை. ஸோ இப்போ அடுத்த பாட்டுக்கான டைம். இந்தியன் 2 படத்திலிருந்து பாரா சாங் கேட்டுட்டு வீல் பி ரைட் பேக். இது அஹல்யா எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ஸோ இன்னைக்கு நம்ம டைம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்ம யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் ஜேர்னி ரொம்ப அழகா முடிஞ்சுது. மகாபலிபுரம், பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம், தரசரம், நீலகிரி மவுண்டன் ரயில்வே, வெஸ்டர்ன் கட்ஸ்னு நிறைய இடங்கள் பார்த்தோம். ஹெரிட்டேஜ்னா ஓல்டு பிளேசஸ் மட்டும் இல்லை, அது நம்ம ஐடென்டிட்டி கூட. நம்ம ஆன்சஸ்டர்ஸ் நம்மளுக்கு விட்டு போன ஒரு பிரைஸ்லெஸ் கிஃப்ட். அதை ப்ரிசர்வ் பண்ணுறது கவர்மெண்டோட டியூட்டி மட்டும் இல்லை, நம்ம எல்லாரோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த இடங்களுக்கு போனால் ஃபோட்டோ எடுங்க, ரீல்ஸ் பண்ணுங்க, ஆனால் அதோட ஹிஸ்ட்ரியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த ட்ரிப் இன்னும் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஹெரிட்டேஜ் ஜேர்னியில் என்னோட கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ மீண்டும் ஒரு புது தமிழ் டாப்பிக்கோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் ஆர்ஜி ஹீரா சைனிங் ஆஃப். ராவன் படத்திலிருந்து ஒரு சூப்பர் சாங் உங்களுக்காக வெயிட் பண்ணுது. பபாய், டேக் கேர். நம்ம வரலாறு நேசிப்போம், நம்ம பாரம்பரியத்தை பாதுகாப்போம். போயிட்டு வரேன், பை பாய்.

0: உன் இஷ்டமா.
1: எல்லாம் என் இஷ்டம்னா அப்புறம் நீ எதுக்கு?
0: நீ இஷ்டப்படுறதெல்லாம் செய்யறதுக்கு.

0: உங்க அம்மா பாரு எப்படி ஊர்ஜுன்னு இருக்கு.
1: உங்க அப்பா மூஞ்சி பாத்துட்டு அப்புறம் பேசு.
0: மாமா மாமா இன்னொரு வாட்டி இதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாமா?
1: படி.